0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH என்னேரமும் இந்திய இசை 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் இப்பொழுது சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சலமேல ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது. நாட்டக்குறிஞ்சி ராகம்

0: நாத தனுமனிசம் சித்தரஞ்சனி ராகத்தில் தொடர்கிறது தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் யூ கேன் லிசன் டு நாத தனுமனிசம் இன் ராக் சித்தரஞ்சனி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: ஏதாரி சஞ்சரிந்து ஸ்ருதி ரஞ்சனி ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
1: He now presents Ye Dari Sancharintu in Rag Shruti Ranjini set to Aditaal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வாயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இனி பாலிம்சு காமாட்சி. மத்திய மாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K.M.S. Kamachi Sundaram. Continuing the concert, now listen to Palimchu Kamakshi in Rag Madhyamavati, set to Aditaal, a composition by Syama Sastri.

0: எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. மனதை கவரும் இசை 24 மணி நேரமும் ராகம் டிடிஹெச்சில் இடைவிடாமல் எந்நேரமும்.
1: You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He was accompanied on the violin by M. A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K. M. S. Kamachi Sundaram. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTHல் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலிசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக நினுவினா, சியாம சாஸ்திரி கீர்த்தனை, ரீதி கவுள ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.
2: On Ragam 24/7 DTH, we now present a vocal recital by Ramakrishnan Murthy. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by S. Balashankar. He begins with Ninuvina in Rag Riti Gaulai set to Aditaal Tisranadai, a composition by Syama Sastri.

0: சியாமா சாஸ்திரி ஏற்றிய ரீதி கௌள ராகத்தில் அமைந்த கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: That was a composition by சியாமா சாஸ்திரி in ராக ரீதி கௌளை.
0: ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்கள் வழங்கியவற்றில் அடுத்து முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஸ்ரீ கமலாம்பிகாயா ராகம் சங்கராபரணம் ரூபகதாளம்.
1: He now presents Shri Kamalambikaya in Rag Shankarabharanam set to Rupakam Tal, a composition by Muthuswami Dikshitar.

0: Swathi Thirunal ஏற்றிய சாவேரி ராக கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: That was a composition by Swathi Thirunal in Rag Saveri.
0: 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் இதுவரை இடம்பெற்றது ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு, வியல்குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக ராகம் டிடிஎச்சில் வலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Ramakrishnan Murthy. He was accompanied on the violin by V.L. Kumar and on the Mridangam by S. Balashankar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan.

கிருஷ்ணன் அந்த மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக ராம பக்தி தியாகராஜர் கீர்த்தனை, சுத பங்காள ராகம் ஆதி தாளம். The concert begins with Rama Bhakti, composed by Saint Tyagaraja, in Rag Suddha Bangala, set to Adi Taal.

இனி ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுததன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ பார்த்தசாரதி கம்போஸ்ட் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சுததன்யாசி செட்டுதாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்தி இசை சேவை ஒலிபரப்பு. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்சல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Sethala Shri R. Anandakrishnan on the mridangam. Ini Mohana Rama, Tyagarajar Kirtane, Ragam Mohanam Aditalam. Listen now to Mohana Rama, composed by Saint Tyagaraja in Ragmanam, set to Adital.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருடகன அன்னமாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். The concert concludes with Annamachar Sahityam Garuda Gamana composed in rag Hindolam set to Rupak.

நேயர்கள் இதுவரை கேட்டது வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு

மனோகர் ஆண்கடம் நிதிச்சால சுகமா கல்யாணி ராகம் மிஸ்ர சாபதாளம் தியாகராஜ கிருதி. லாஸ்ட் ஐட்டம் ஆஃப் திஸ் கன்சர்ட் இஸ் நிதிச்சால சுகமா இன் ராக கல்யாணி செட் டு மிஸ்ர சாபதாள கம்போஸ்ட் பை தியாகராஜா.